ஹபீபுல் வல் அசாபம் முஹம்மது. லவத்யா நீ தில் மர்னி சவ்குன் பில் வல்